0: கோயிலம்மா அலது வேணா எந்துக்கம்மா நான் உஜ்ஜம் போயிருந்தேன்
1: தெளிசம் அங்கே.